ஏதிர்த்தம் அறத்துக்காய் ஏதிர்த்தம் தனமுன யானி தனமுன ஒனி ஐ ஜொடரை கடந்த செய்து தெலுமுடு சார்தான்.